ஆடு தாதி கந்திரிகாதி நடுவையா நாமோனரங்கா கந்திரிகாதி நடுவையோ நாமோனரங்கா கமலி போத்தாதே மிசேத்தையா நாமோனரங்கா கமலி போத்தாதே